ஸ்ரீ குருதேவ் நம. ஆமவ குண பரே ஏக் குண நாஹி அமிர்த் ஷாட் பிக்ஷ பிக்ஷாயி